தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தக்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தக்தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தக்கித தரித தனத்த